எல்லாம் குட்டி சோக்கி நேற்று சக்ச குட்டி எல்லாம் சோய் ஹனு இல்லங்க ஹனுள்ளு அவள் அகஸ்து மலம் மங்கத்தூ சக்தி சிகம் மகத்தார் இது உன்னாகும் அவள அவளை சினிவும் அன்னே விளையாட்டு மோலிங்கோ லிமானி நுண்ணலி மீனி பிலுனி பூவம் துளையாக ஹச்சாரோனே அனக்கமினி உப்பலுன்னி அனக்கமினி பிலுனி மன்ஷியார்லேர்லுனி அன்னே விளையாட்டு மலுனி ஊட்டுக்கலுன்னு இது உன்னாகும் நுண விழி மகனோ அவள் அகைய ஊட்டிக்கணியாக மங்கத்த ஆக்கிசி ஊட்டிக்க ரசோ ஹத்தகத்த இது உன்னலிமாட்டு அன்னே விளையாட்டு யுலிமா கமகையோ சேரையாக துறாக சுட்ட தன்ன பின்சோ ஹத்தகத்திகோ அவளு மாங்கத்தானு பின்சோ அல்லகத்திகோ தாக்கோ கமகையோ சேரையாக நுண்ணலி நுண்ணலிமினா அவள துவாரமின் இது உன்னாகும் ஹிமக்கோட்டோ நிகழங்கத்திலோ துக்கி தாக்சி மலவுகத்த சிந்தவிச்சங்கித் எங் அவுத்துச்சங்கித் ஊட்டிக்குட்டிச்சங்கித் ஊட்டிக்கலுன்னு பி ஊட்டிக்கேரையில பிலத்தோடு விநியோகி தாக்கு நிகழக்க ஹவுரிச ஊட்டிக்க ஹத்த தொகுத் இது உன்னாகும் தக் அமீனி தின்னி தாக்குனோங்க அன்னியவின்னு அன்னிய விளையாடி ஹச்சனிகுனி உப்பலுன்னி மன்ஷியாமோன் அன்னிய மகனோ ஐகே ஹச்சனிகுனி இலி உன்னாகோ கமகையோ சேரையாக தொகாக ஹர்சுட்டத்தை மேலங்கழகம் உக்குவா அவள் அறையாகுட்டிகி ஹத்தத்தவுத் ஹனுங்கி சேரையாக நீங்க அத்தனை திமி சேரையாக நீங்க இன்னும் இன்னும் துயின்னோ அம்மலோ 2024 மி 2027 மோ தொகாகத்தினி மலி மலிக சுவர்சுட்ட அம்மலோ சுனனி ஆக்கிகேரையில் நிவரோ ஹனு பியுனப்பாங்கனு இங்கிலரேட் சேரும்னு மங்காத்த ஹவுரிச ஹத்தசுட்ட தாக்குவா நுனமி பிசி மழுனிங் நுனலி மினானி யுனிங் கமகையோ சேரையாக்னிங்கனே இலகத்தகமா இன்லரே ஹத்தத்தரோ தாக்கோ சுட்ட இலுன்னாகுத் உள்ளிவிக் துலத்தவின் உள்சிவிக் அவுல் அரையாம்னாய மங்காத்த ஹனு கட்டிமோட்டிக ஹத்தத்தரோத் அம்மலோ இலு உஸ்திரு சொக்கத்தவுத்தைலிகேஹர்னிவுத் அம்மலு இனுலிகிருசிவுத் ஹனுத்து மங்காத்த ஹவுரிசர்னமேருமத்சுட்ட உஹகைன்னரம உக்குவருகுத் உவங்கத்துக்குமோட்டிசஹத்தருங்க டானியல் ஃப்ளோரிமி இலஹர்சுங்க தைக்கோ உஹகைன்னமேயக்க கட்டிமையுவிஹர்மியுவித் தான் நதுகாரிச்சுக ஏரிலி 2025 மே பிகியர்பிகிலவுரவுத் கிசேனி துக்கிசௌத்திகே பிலவுரகத்தாக் ஆகுலிமான் சிவிக்கிலுவர்னிங்கனி டிசம்பர் 2026 மொத்தம் ஹலக்மியோத் அக்காகுலிமா நப்பங்கத்தங்கு தானுலு தேமேமா சுலிகரு சிவகுப்பின் சுவர்த்தத்னிக் ஃபேசிஸ் குணகர்த்தருனிங் பியரிக் சிமலக்தபுக் துக்கிஸ்டிச்சினர் மிலோ ஹனு பக்னைனர் மேலவுருகுத் மே மி ஜூலை மோ 2025 ஹாரிசல்லகிச்சுட்ட சுனை ஆக்கிகர்த்து சோமங்காத்த ஹனுக்குலு ஆக்கிகர்னகர் மங்காத்த ஃபேஸ் த்ரீ ஜூலை மி டிசம்பர் மூன் பக்னைனர் மே வல்லு சுட்ட மலித்தவு ஹத்தலங்கிலோ இன்லத்திரி சுட்ட தேமைத்துலோருகுன் டிசம்பர் பிகியர் சுகு 2025 அத்துலக்தி சுகில்லு தைக்குவா நல்லு நேர்சி மழவு ஆக்கிகியாக தீவுலங்கழுவின் இலு உன்னலி மாட்டி இல்சேருட்டிக்க ஹத்தஸ்டிலு ஆக்கிகியாகுட்டிகிலங்கழமின் தைச்சுமங்க ஆக்ஷன் பிளான் லேவினர்மினிங் துசௌமட்டிச்சினர்மிலோ பிம்மகியுட்டிச்சிஸ்ட சுனையிலோ ஆக்கிகியாக துசௌ நிங்கின் அம்மலுன லேசிபுல்லியுரவுகியாக நிங்கி பக்னைனர்மே சுட்ட துசரையாக விக ஹத்தஸ்டலோ தாக்குனிங்க பின்சுத்தினி இலவுருன்னி தட்டமச்சுமுங்க தேமையிலங்கழமி ஹத்தலோக்டுகு டிசம்பர்மே கிசேன் துக்கிதாலவுமியகுன் அத்தௌச்சிக்குன் பின்சுவக்தவு தாக்குவா ஆக்ஷன் பிளான் லேவினின் ஆக்கியர்லுகின் ஹவுரிசர்லுகின் அம்மனாச்சிய மங்காத்த இனில்லகேச்சேரே ஹத்தொக்குத்து இனில்லகேச்சேலுகே அத்தௌச்சிக்கு தமன்ன ஃபேஸ் ஃபோர்லு ஃபைவ்லு அத்துலக்தி சினிர்மோன் அம்மலோ ஹவுரிசர்னிமுன் அம்மனாச்சிய திமே இனில்லசேர் மங்காத்த ஆக்கியச்சேனிங்கனிலோ துகாஹர்சுட்ட டிசம்பர் 2026 டிக்கிரத்தர்லகு தைமைத்துமேலங்கழகு உக்குவ பின்னசுவர்த்தௌசிமருவித் இசபெல் பின்சோ ஹத்தத்தங்கித் உகாருன்னர்வர்த்தங்க இசபெல் அத்துவின்னவுன் சத்தோ அத்துவின்னவுனர்மேமா மரி கிளோட் உபலுன்னி லிசான் தமானி தொக்